0: கல் மூலே கருதிய கெம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தகத்திய ஹெலனா பிய குடையட சினிஹச புதுமு
1: சினிஹச பூதா அம்மாவருன் வகே
0: ஜுனி விசி இக்க இரிதா

0: பாட்டெல்லாம் நல்லா தான்.
1: பாட்ட போட்டா தில தலா தலல் தலாவே
2: ஆதிரே உனசும விரஹாவே வேதனாவே
1: மங்கே நோவது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியன துரு
3: ஹதுத்து தெனிம் ஹெகிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரனிய ஜோதி
4: ஆதிரனிய ஜோதி
1: ரசோதையே பெல்லியேனு ரஹை ஜீவிதே
3: அஹிமி ஆதிரே ஜீவமான ஹட
2: ஆதிரனிய ஜோதி ඉරිදාරාත්‍රී හතට හිමාලික
3: ජෝතිරාදාරය
2: අනුෂ්ක රසංචන ද සිල්වා අධ්‍යක්ෂණයක් පට්ටිගෙදර
5: විමුට කියන්න බැරි වුණා මම යනවා කියලා. එයාමත් එක තරහ වෙයිද දන්නේ නැහැ.
6: ඒ ගැන හිතන්නේපා මම එයාට කියන්න.
2: සත්‍යන්තයේ රාත්‍රී 9ට ITN බලන්න. පට්ටිගෙදර